தகுந்தரி தாக தரிதீம் ததகிடதீம் ததகிடதீம் கிணத தாக குஜ தரிதப நீதரேரி சகல நிஷ்கலங்கமைன சுநாத பிரியமைன தில்லான தகுந்தரி தாக தரிதீம்